0: One may have a good wife. One may have the son who will worship the father. One may have the servants that will obey his words. One may have a very good daughter-in-law. One may have the sisters who have immense love. One may follow the command, and one may have the friends who want his friendship and company. One may have the position and authority. One may have literature and poetry that would win reputation all over the world. One may be wealthy more than that of an emperor. In spite of all this, without love for God, on earth everything is a waste.
1: சகல சாஸ்திர புராண சங்கிரக வேத்தையை வேதாந்த வேஜுடவு விபுதுடைன சகல சாஸ்திர புராண சங்கிரக வேத்தையை வேதாந்த வேஜுடவு விபுதுடைன ரட்டியே பாரக ரம்யஹம்யம்புல ரமியின்சு ராஜச்சந்திரமுடுனைனா ரட்டியே பாரக ரம்யஹர்முழந்து ரமியின்சு ராஜச்சந்திரமுடுனைன ரணரங்கமந்து பரா

பாண்டுரங்க சாயிரங்க சாயிரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க சாயிரங்க சாயிரங்க பாண்டுரங்க

பாண்டுரங்க சாயிரங்க சாயிரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க சாயிரங்க.